பண்ணிட்டேங்க கேட்டா ஊராயில போவானுங்க கடனையா வருவாரு அங்க பந்தார ஊதாங்கிற மஞ்சடாப்பா உருவாராங்க இன்னும் கூண்டி யானில் வாழாடுமா அவன் மகாஞ்சு கூட போய் ஊராங்க இன்னும் கொண்டு வந்தாங்க.